0: கல்கோ 97.5 99.5 எஸ் சார் எவ்வளோதான்.
1: Chillin' in the house, baby. You're not chillin' in the house.